0: இன்னமும் டக்கோர்னி அக்கா சோதிச்சிக்கு விவசாயி இருக்கிற வரை மோட்டாக ஏன் பேசுவார் விசாரம் நேனு
1: dafay def ci nit ki maanaa dafay ci nit ki